0: ஸ்தல.
1: மலேசியாவின் கினா ரத்மலானே சைமா பேராதனிய போலீசியட மட்டவே அபராத கருவன் எல்லும் கஸ்யாயித கெவனுபே விசிஹத்தரே போலீஸ் மேயும்பலின் பன்சே அசுஹத்தங் அத்தனங்குவே வசரே பலும் மாசாயிட குருந்து அபனனின் கோட்டி ஹாரதாசக வார்த்தாகத ஆதாயமாக அயாபத் கால்குணின் பிரதேச கீபேக்கட்டு பீடா பூமிகம்பாவின் கொலம்பியாவே 132 ஜீவிதாட்சேட லக்கண பிரதான பிரவர்த்தி சமகின் மம வினுரி கிண்ணலிய பிரவர்த்தி சாஸ்கரணைய சுபுந்திலங்கலிய நாராச்சி மலேசியாவேதி அத்தனாங்கொடுகின் மெட்டர் ரகினா சங்விதானாத்மக அபராத கல்வி சாமாஜிக குவன தனுஷ்க கௌஷால் ஹேமந்த் ரத்மலானே சைமா பேராதினி போலீஸ் தானே வித்து பாரதி திபெனவா ஓ சமக அத்தனங்கொடுகத் அனைக் சக்கரு அந்ததினா மிகவும் மகிஸ்ராத் அதுக்கண்டிட்டு இதிரிபாத் கிரியமட்ட நியமித்த பவாய் போலீசிய பிரகாஷகலே வலான மத்தியம தூஷண மர்தனேக்கே மதியத்தி மத்த மலேசியாவே போலீசிய எக்வசதுக்கல விசேஷ மெகுமகதே ரத்மலானே சைமாத்துரு அபராத கருவன் தொந்தினைக்கோ அத்தனங்கொடுகிறனா ஓன் ஈயே பசுருவே மெட்ரர் ரகன ஆத்தர ரத்மலானே சைமா நெமெத்தா கஞ்சிபாணி இம்ரான் ஆத்தர சமீப சமத்தா பவத் பேத்தி பவட்டாய் ஹெலிபத்தி பெண்ணே 2014 வர்ஷே பேராதினி போலீஸ் வசமேதி கினியாவி பெண்வா புத்கலேகு பெஹரகின் குஸ் பஹரதி பரபத்திர துவாஜ் சிதுக்கிதிரும் எம் போலீஸ் வசமேதி 2016 வசரே விடிதமா மனுஷ காதனையாக சிதுக்கிரீம் ஓட்டேல் வியத்தி சோதனா ஆத்தர வனவா மெம புத்கலையா மகானூர மகேஸ்ட்ராத் அதிகண்ணே விபாகவன நடுதிகக சோதித்தேக்குவனாத்தர மெம நடு சதா அதிகண்ணே பெண்ணி நொசட்டியம் ஹேத்துவேன் ஓட்ட எரிஹிவ வியூர்த்த வரிந்துது நிகுத்கர திபெனவா ஏ அன்வய சக்கர வடிதிரு விமர்சன சதா பேராதினிய போலீசே வித்து பாரதி அத்தே கல்கிஸ்து பிரதேசேதி முதல் கொள்ள கேம் செதுக்கிரீம அத்பூம்பியாக் சந்தகே தபாகினிம் என சோதனாது மெம சக்கரோட்ட எல்லவி திபெனவா ரத்மலானே சைமா சமக மலேசியாவேதி அத்தனங்கொடுகின் மெட்டர் ரெகனா அனைக் சக்கரு அந்ததினா மிகவும் மகேஸ்ட்ராத் அதிக நெடுதிரிபாத் கிரியமட நியமித்த பவாய் போலீசிய பிரகாஷகலே ரட்டும் எக்கட ஜாதிக மிகும் சபாவ ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக மகாதாகே பிரதானத்வேன் ரசுனா ஏ ஜனாதிபதி காரியாலயத்தே மக்களவை சம்பந்த அபராத சதா மன்னதனும் லபாதியம் கேரிகே மிம சபாவின் அவதானியும் ஒத்திவனவா விஷமத்ரவி ஒதுரு ஹுது பொதுகல சமதாவிக்கின் ஒப்பட்டியாமின் சமஸ்த ஆர்த்திகே சகா சமாஜ தேசியம் பலபத்திரத்தால் சினைகள் அக்கிருத்தி பிமத் எம வர்தனை விமித்தி பிமத் பிலிபாந்த மிகுந்தி தீர்கலிஸ் சாக்கச்சா கிருணா மத்தியமி ஜாவாரமின் உபயாகண்டா அசீமித தண்டைய ஆசித்துவ குட்நகி எத்தி அபராதமே பரிசரைய ஜாதிக ஆர்த்திகேட்டு சஞ்சாரக கர்மாந்திட சகா சமாஜ ஆச்சார தர்ம பத்தியேட்டு விஷால தர்ஜனையாக பவத்தினவா மே ஜாதிக விசனிய கம்புரின் அவபோத கருகணிவின் ஆயத்தனிக பத்தி தொலைசதுக்கலேத்து பரிவர்த்தனை பிரிபாந்துவது புனுள்ளேச சாக்கச்சா கிருணா பந்தனாக்காரவுல தத்தே பிரிபந்த விசேஷ அவதான நியமம் கெண்டு அத்தர பசுகை தினவில் எத்தவும் நொசம்சும் காரி தத்தியன் ஹம்மே செதுவு தேப்பலஹானிய ருபியால் மில்லியன 250 இக்மோன பவது மிகுதி அனாவண்ணே கிருணா மக்களவை அவதானம் வெடி சகா ஜனகணத்தி வெடி பிரதேசவில் பாசல் கிரிகி தடி அவதானிய கியம் கருமின் விசேஷ வடசட்டான் கிரியாத்மக கிரிமட்டு ஜனாதிபதி வரையா உபதிஸ் லபாதுண்ணா ஜாத்தந்திர பாசலவில் தருவான் அத்தர விஷ மத்திய வியாப்தி வீமே பிரவணதாவு ஏலகு சதிபவட்டு மேதி அனாவண்ணே கெண்ணு அத்தர தருவான் மத்தியவர்கள்ட்ட எப்பேவீம எத்தை பரீட்சா கிரிம சந்தாவன கட்டல ஔஷத செல்வலி லபாகினி மிகக்கியா போத்தினபவாய் மேதி பிரகாஷ கிருணே அபராத சகா மத்தவி நிவாரணை சதா போலீசிய ஆரம்பகல மிகுமின் தமத் புத்கலின் விசிஹத்தாஸ் ஹாசிய ஹத்தியா துந்தினைக்கும் பரீட்சாவன் லாக்கர திபெனவா புத்கலின் பான்சியாசு ஹத்தினைக் சக்கப்பிட்ட அத்தனாங்கொடிகத் பவாய் போலீஸ் மாதி கொட்டாசிய பவசானே அபராத சம்பந்த ரிஜு மகாதுநாகரதி புத்கலிங்கே சங்கியாவு தாத்துனாங் வியூர்த்த வாடந்து கருவன் எக்கசேத்தி சரதினைக்கு அத்தனாங்குடிகளை திபெனவா பீமாத்திய துரன் ஹெட்டபாஸ்தினிக் அத்தனங்குடிகத் பாவு போலீஸ் மாத்து கொட்டாசிய சதஹான் கலா அபரீட்சா காரியுடைய பதிவியும் சம்பந்தின் புத்கலி நெகசிய தாஹாத்திர தினக்கு போலீஸ் பாரிட்டு கிணத்தி மினவா මෙම වසරේ ජුනි මාසයේ වන විට කුරුඳු සහ කුරුඳු ආශ්‍රිත නිෂ්පාදන අපනයින් රුපියල් කෝටි 4000ක වාර්තාගත ආදායමක් ලබා තිබෙනවා. පසුගිය වසරේ ජුනි මාසයට සාපේක්ෂව ඒ ඇමරිකා ඩොලර් මිලියන 25ක වැඩිවීමක්. කුරුඳු නිෂ්පාදනයේ සඳහා දේශීය කුරුඳු වගාකරුවන්ට මෙවන විට ඉහළ මිලක් ලැබෙමින් පවතිනවා. ඒ අනුව ඇල්බා ශ්‍රේණියේ කුරුඳු කිලෝවක් සඳහා රුපියල් 7500ක් මෙන්ම C5 ශ්‍රේණියේ කිලෝවක් සඳහා රුපියල් 5500ක 6000ක අතර මිල නියම වනවා. ඉතිහාසයේ වැඩිම මුදලකට කුරුඳු අලෙවන අවස්ථාව මෙම කාල සීමා බවයි කුරුඳු සංවර්ධන දෙපාර්තමේන්තුව සඳහන් කළේ. මෙම වසර අවසන් වන විට කුරුඳු